சந்தத்தினொட்டும் கூறவில்ல பெண்ணே சந்தன பூமையிலே நின்னையுறக்கானாய் பெண்ணே சந்தன கட்டிலுண்டு.